இளமைய மாயத்த இல்லா உலின்னாசி லயல்ல உபில் நிப்ஞ மின் ரஹ்மத்தின் ஜி ஐ ஹேவன் பல முன்சிகல்லஹா கென் முனு கூட்டிய பொது அகஞ்ஞம் லெப் யல்ல மை ஜாமம் ஏ மயலன் குச்சி ஹேவல் ஜெலி குச்ச பங்கசே இர்மந்தேம் ஏ ஜெலி குச்சி ஜொஹ்லன் மெல்மி ஹாலிஸ் மிருகி யரம் கோலுட்டே ஹம் ஹம் ஹிக்ம ஒருசத் அக் யபல் யுனன் திங்கிர் முந்தி அக் ஞுப் ak mbollem xéti xéewal yi amu ci lenn loo xam ne nit mën na koo gàllankoor ba du ak su ca kan ko jëmale fala mumsika laha wa ma yumsiku lu mu tiyee nag bañ koo joxe lu mu tiyee ne du àgg ca kenn loole fala mursila lahu min baad yi kenn munuta yebal loola ginnaaw bi yàlla ne moom du ko yebal li yàlla ne doo ci jot amul kenn ko am kàttan ak xereñ ak Moussa yu mën a jóg fekk suñu borom tabaraka wa taala fa mu nekk nangu ko ci loxoom daal la koy jox yow loolu du am ci kaw suuf suñu borom tabaraka wa taala muy ko kenn amul kàttanu def ko maa yaftahi llahu linnaasi min rahma fala mumsika laha wa maa yumsiku fala mursila lahu min baadi tawhid bu am solo la li yàlla nara nga am ko kenn mun la koo tee am li yàlla na doo ko am kenn munta tax nga am ko loolu la yonente bi daan wax bu salmalaan allahuma la mania lima aatayta wala mutiya lima manata wala yanfau zal jaddi minka al jidd su jullee ba noppi daana ñaan ñaan gii mu nekk ci hadis boo xam ne ji muslim nettal na ko ca téeréem bu wér ba allahuma la mania lima aatayta koo jox kenn mënu koo xañ wala mutiya lima manata koo xañ kenn mënu koo jox wala yanfau zal jaddi minka al jidd ko am cër lum cëru cëru cëru soo ko cërul munta cëru munta jëriñoo ca cër ba loolu kon moom mooy firi bi yonente daan firi aaya jooju suratu saba aayam ñaareel wa huwa yàlla al azizu mooy ku tedd ki al xakimu mooy ku xereñ ki kon suñu borom tabaraka taala nii la ubbee suratu nu fatir yi ubbi na woo xam ne wii bàkku na ci alhamdulillah mu bokk ci saar yi nga xam ne dañoo tàmbalee alhamdulillah tabarakallah mu tàmbalee ko ko ne wane nag ne moom mooy ki nga xam ne moo bind asamaan te gisoo ko fenn moom jàlla jalaaluhu wa azza kamaaluhu moom ci boppam moo ko bind te it bi mu ko bindee andee ko nii mu ko andee moom jàlla jalaaluhu wa azza kamaaluhu du lum xoole fenn defe ko ni nga xam ne noonu la koo ko defe loolu su ko defee ak seen si nga xam ne fi la ñu war a yëkkatee jataay bi di ñaan yàlla mu defal ñu tawfiix ngeen teg seen baaram ci suratu fatir aayab ñaareel bi di ànd ak ci wàllu xarle yi seen mbokk Ablaye Diakhaté ci des FM seen rajo moo leen di indil seen tafsiru alquranul karim. ñu woon nañu ci suratu fatir ba amoon ci ñaari aaya taxawoon ci maa yaftahi llahu linnaasi min rahmatin fala mumsika laha wa maa yumsiku fala mursila lahu min baadi wa huwa al azizu al xakim. war a bere tey ci aayam ñett ya ayuha an-nas uskuru ni'mata allahi alaykum hal min khaliqin ghayru allah di ñaan bu baax ak rafetlu bu baax ñi nga xam ne tabarakallah ñu ngàmb seen téere di ànd ak Sidi FM seen rajo ci tafsiru alquranul karim bi fi am tabarakallah yal na yàlla mën nañu suñu koor nangul leen seen koor suñu borom bi mu ubbee faar bii ci màggal ni mu toll wane na moo bind asamaan ak suuf wane na moo bind malaayika yi defal leen ay laaf ñuy ñaari laaf ñuy ñetti laaf ñuy ñeent